0: வேளாவின் சவசத்து நாய் விசாய்
1: லைவ் FM.LK
2: ஸ்ரீலங்கா ரித்மய விஸ்வேசிசாரா லைவ் FM.

0: ஸ்பாட்டிஃபை லங்காவே விலாவ
1: livefm.lk
2: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம livefm.

0: கொத்தமல்லி.
1: தாயாய் லங்காவே விழாவின்
2: Live FM.LK
3: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம Live FM.